அவ்வைத்தித்த வருவரியா தேனுவா துப்பூரங்க துப்புறாங்க தேனுவா துப்புறங்க துப்புறாங்க தேனுவா துப்புறங்க துப்புறாங்க தெத்தோரோ தெத்தோரோ மையவைக்கு தெம்மத்தோய் கபுவைய மையே தாத்தோ ஏ கொக்கோ.